சடை தனிந்த பார்த்த மத பமகன் கமகரிகாசமா சப்பமாக கமத நீரே கர நீரே நீத பம.